0: ஹைத்திரிலாய்
1: ஹைத்திரிலாய்
0: ஹைத்திரிலாய் லைலா
1: ஹைத்திரிலாய் லைலா ஹைத்திரிலாய்
2: بهلال كلولات شيري هيا لهزي مرشي كوريم
0: ايت الله ايت الله
3: اوزارت بايت شفشفة او